我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们的工具需要当我们
ཁང ཆེན མོ ལང ཚོ མིག པེ ཅིག ཅུན ཅིང ཅིང ཅི ཁང ཅུང ས ཐུ ནུབ ཅུ མི སེ ལང ཚོ དོང ལེན པ ཚོ ནེ ཅི བེ ཇོ ཐོང ཚོ ཉམ ཅུ ཚོ ཚོ ཚོ ཡིན ས ཁུ ཅི ལེ རི ཁ དང ཆབ ཁང ཁང ནེ ཡོང ཡེ ཡོན ནུ ཐུ མེ ཉིན ཅ ལ ཚམ ཉམ ཅུ ཚོ ནེ ལང ཚོ ངེ ཅ ཁུ སམ ཉམ ཅུ ནེ ཝ ཐང ཡ ཟན ཅེ ཏོ ཁུ ཅུ ནེ ཅི བ རེ ཉམ ཅུ ཚོ ཅུ ཐོ ཡོན ནུ ངོ ཐོ ཐུ མེ ས ཐོ ར ཚ ཝ ཚོ ཝ ཐང ཁེ ཅ ཚ མ ཅུ པ གསམ མེ བེ ལེགས བྱུ བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད བྱེད ngari se ku yunung de ku tang pyu te towe peji de chagya kakke chi lang su tupyu likye buji yin ki kendo. Nyechara, jikab tumsi chu penjong takje chichab ru kakki rikbe le tome samdung chun nyenzi le genzi kusung ngobe nyenga kendong du tso tang ngaki yunu chi gobe hin. Chi gobe rin, yunu tume rima hin kati tong zingne nyenga kendong che de 中海 Pichung Sojun Zinneke Ting Sabe Nantuan Tang Sarji Zinneke Sambe Nantuan Tang Peke Domzi Daji Letunbe Domzi Letun Hibza Zunne Satora Hemde Hiwa Tang Gekabji Chetun Daji Tang Chimguru Denji Chibe Tome Samji Tang Genchen Nyamji Ting Sab Tupara Chibe Thurab Sarbe Yunyu Ketubje Benbawa Tang Bangar Chimbe Genchikore Sambe Nyamjur Sambo Kangli Ngoyubarei